அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கெட்டுமா பொடி பட ஒன்ன ஒரு கட்டு பாவோ திரிப்பு சோக்கு திரிவச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க ஓ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: வாடும் மனு தினம் உனக்காக எங்கும் ராதாதான் உனக்கென ராதாதான் உனக்கு ஒரு
1: ராதாதான்